மகான் இந்திரான் இந்திரபாலான் பாருங்காரங்காலான் காலான பூதங் அப அபங்கத்மித பாரு குன்கன் உதார் முன்கன் பிரணாம் நிர்பேந்த காம பிரச்சன் அகண்ட் ஆல் சேகர்ம ஆதிரசே தர்ம சர்வாபர்ணாட்ய அண்டன் பாட்ய சாச்சரி ஷந்த துவ பிரசாத் கோபிந்தே முகந்தே உதாரே அபாரே ஹரியங்கரே நிர்நாமே அகாமே புஜங்க பிரியாத் ஷந்த சத்ரச்சக்கர கர்த்தா சத்ரச்சக்கர ஹர்த்தா சத்ரச்சக்கர தானே சத்ரச்சக்கர ஜானே சத்ரச்சக்கர வர்த்தி சத்ரச்சக்கர பர்த்தி சத்ரச்சக்கர பாலே சத்ரச்சக்கர காலே சத்ரச்சக்கர பாசே சத்ரச்சக்கர வாசே சத்ரச்சக்கர மானே சத்ரச்சக்கர தானே சாச்சரி ஷந்த ந சத்திர ந மித்திர ந பரம ந பித்திர ந கர்ம ந காஹே அஜன்மங் அஜாஹே ந சித்திர ந மித்திர பரே பவித்திர பிரதிச அதிச அதிரச அகிரச பகவதி சாந்த துவாபிரசாத கதத்தே கே ஆ சுஜ தேசா கே ஆ பிஜ பேசா கே ஆ கஞ்ச கர்ம கே ஆ பஞ்ச பரம கே ஆ பிஜ லோகே கே ஆ துசோ கே கே அபூத வர்ணே கே விபூத கர்ணே கே ராஜங் பிரபாஹே கே தர்மங் துஜாஹே கயா சோக பர்ணே கே சர்வா அபர்ணே கே ஜகதங் கிருத்தி கே சத்ரங் சத்ரிஹே கே பிரம்மங் சுரூபே கே அனுபவ அனுபாய கே ஆத் அதேவ கே ஆப் அபேவ கே சித்ரங் பிஹீன கே ஏக அதீன கே ரோஜி ரஜா கே ரஹி மேர ஹக கே பாக பேப கே கேபுல் கேப கே அஃபுல் குணாஹே கே ஷாஹான ஷாஹ கே காரண குருந்த கே ரோஜி தஹந்த கே ராஜக ரஹீம கே கர்மங் கரீம கே சர்வங் கலிஹே கே சர்வங் தலிஹே கே சர்வத்திர மான கே சர்வத்திர தானே கே சர்வத்திர கவுனாய கே சர்வத்திர பவுனாய கே சர்வத்திர தேசாய கே சர்வத்திர பேசாய கே சர்வத்திர ராஜாய கே சர்வத்திர சாஜாய கே சர்வத்திர தீனாய கே சர்வத்திர லீனாய கே சர்வத்திர ஜாஹோ கே சர்வத்திர பாஹோ கே சர்வத்திர தேசாய கே சர்வத்திர பேசாய கே சர்வத்திர காலாய கே சர்வத்திர பாலாய கே சர்வத்திர கந்தா கே சர்வத்திர கந்தா கே சர்வத்திர பேக்கி கே சர்வத்திர பேக்கி கே சர்வத்திர காஜாய கே சர்வத்திர ராஜாய கே சர்வத்திர சோக்காய கே சர்வத்திர பூக்காய கே சர்வத்திர திராண கே சர்வத்திர பிராண கே சர்வத்திர தேசாய கே சர்வத்திர பேசாய கே சர்வத்திர மான சதாவங் பிரதானே கே சர்வத்திர ஜாப்பாய கே சர்வத்திர தாப்பாய கே சர்வத்திர பான கே சர்வத்திர மான கே சர்வத்திர இந்திராய கே சர்வத்திர சந்திராய கே சர்வங் கலீம கே பரமங் பஹீம கே ஆகல் அலாம கே சாஹிப் கலாம கே சனல் வஜூஹ தமாமல் ரசூஹ மேசுல் சலாம சலீகத் மதாம கனிமல் ஷிகஸ்த கரீப் பரஸ்த மிலந்துல் மகானே ஜமீனுல் ஜமானே தமீஜுல் தமாம ரஜுல் நிதானே ஹரீஃபுல் அஜீம ரஜாய் யக்கீன அனேகுல் திரங் ஹே பேத அபங்க அசீசுல் நிவாஸ கனிமல் ஹராஜ இந்திர சுரூப திருமுகத விபூத பிரபுக்த பிரபா ஹே சுயுக்த சுதா ஹே சதைவங் சுரூப பேதி அனுப சமஸ்தோ பராஜ சதா சர்வ சாஜ சமஸ்துல் சலாம் ஹே சதைவல காமேந்திர பா சுரூப அகாத ஹே அனுப ஓங்கா துருப அநா சுரூப அனங்கி அநாம திருபக்தி திரகாம நிரபங்கி சுரூபே சர்வங்கி அனுபே திரபங்கி திரபா திருக்காமே திரபங்கி திரிபரகம் திரபாதே அகஞ்சே அகாதே சுபங் சர்பாகி சுசர்பா அனுராகே திரபுக் சுரூபே ஷிஜ ஷூத கே நர்கங் பிரணாச பிரேதுல் பிரவாச நிருக்த பிரபாஹ சதாவங் சுரூபே பேதி அனுபே சமஸ்தோ பராஜ சதா சர்வ சாஜ நிருக் சுதா ஹே பிபுக்த பிரபாஹ அனுக் சுரூப பிரஜுக்த அனுப சாச்சரி ஷந்த அபங் ஹே அனங் ஹே அபேக் ஹே அலேக் ஹே பரம் ஹே அகர்ம ஹே அநாத் ஹே ஜுகாத் ஹே அஜாய ஹே அபய ஹே அபூத ஹே அதூத ஹே அநாச ஹே உதாச ஹே அதந்த ஹே அபந்த ஹே அபக்த ஹே விரக்த ஹே நாச ஹே பிரகாச ஹே நிசந்த ஹே சுனந்த ஹே அலிக் ஹே அதிக் ஹே அலேக் ஹே அபேக் ஹே அடா அடா ஹே அகா ஹே அசம்ப ஹே அகம் ஹே அநீல் ஹே அநாத் ஹே அனத் ஹே சுனத் ஹே அஜாத் ஹே அஜாத் ஹே சர்பட் ஷந்த த்வ பிரசாத் சர்வங்கந்த சர்வங்கந்த சர்வங்கியாத சர்வங்கியாத சர்வங்கர்த்த சர்வங்கர்த்த சர்வங்க பிராணங் சர்வங்க தரானங் சர்வங் கர்மங் சர்வங் தர்மம்.